பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின்டம நேவத்த இப்ப துனவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கெனகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்து

0: சுதிலின் குவான்வி துளிய
1: பிரக்ஞாவே துரகுலு விவரக்கரண ஆத்யாத்மிக ஹந்த
2: FM 95.1 ஒசே ගාලු දිස්ත්‍රික්කයට සහ අන්තර්ජාලයෙන් sudila.radio.lk අරහා මුළු ලොවටම